அமை அஞ்சு ஜிகாது அஜிஜனபாத் அஞ்சஞ்சிகாது அதிரஞ்சபாத் ஆண்டோட்டு பண்டாரு அன்றட்டு பாரு அடியீடு தரம அதிரீடு கரம ஆண் பிரணந்த தாதா மகந்த ஹரகுல மனசாந்த பிரசாத் கருணாலயா ஹே அருகாலயா ஹே கலகண்டன ஹே மே மண்டன ஹே ஜெகதீஸ்வர ஹே பரமேஸ்வர ஹே கல காரண ஹே சர்வபாரண ஹே திரத கே தரண ஹே ஜக கே கரண ஹே மன மானியா ஹே ஜக ஜானியா ஹே சர்வங் பர ஹே சர்வம் கர ஹே சர்வபாச ஹே சர்வநாச ஹே கருணா கர ஹே விஸ்வம் பர ஹே சர்வேஸ்வர ஹே ஜெகதீஸ்வர ஹே பிரம்மாண்ட ஸ ஹே கலகண்ட ஸ ஹே பரதே பர ஹே கருணா கர ஹே ஜப ஜப ஹே தப தப ஹே அகிருத்தகிருத்த அமிர்தமிருத கருணாகிருத்த அமிர்தமிருத கருணாகிருத்த கர்த்தகர அகிருத்தகிருத்த தரணிகிருத்த அமர்தேஸ்வர பரமேஸ்வர அகிருத்தகிருத்த அமிர்தமிருத அஜப்பகிருத்த அமிர்தமிருத நர்நாயிக கலகாயிக விஸ்வம்பர கருணாலயா ஜபநாயிக சர்வாயிக பஞ்சன ஹரிகஞ்சன ஹரிபதாபன ஜப ஜாபன ஹே அகலங்கிருத்த சர்வகிருத்த கர்த்தகர ஹர்தஹர பரமாத்ம சர்வாத்ம ஆத்ம பாச ஜஸ் கஜாச புஜங்க பிரயாத் சந்த நம சூர் சூரிய நம சந்திர சந்திரே நம ராஜ ராஜே நம இந்திரேந்திரே நம அந்தகாரி நம தேஜ தேஜி நம பிருந்த பிருந்தே நம பீஜ பீஜே நமோ ராஜ சிங் தாம் சிங் சாந்த ரூபே நம பரம தத்தங்க தத்தங்க ஸ்வரூபே நமோ ஜோக ஜோகே நமோ ஜான ஜானே நம மந்திர மந்திரே நமோ தியான தியானே நமோ ஜோதி சுத்தே நமோ ஜான ஜானே நமோ பூஜ பூஜே நமோ பான பானே நமோ கலே கர்த்தா நமோ சாந்த ரூபே நமோ இந்திரேந்திரே நாதங் பிரபுதே கலங்கார ரூபே அலங்கார அலங்கே நமோ ஆசாசே நமோ வாங்க பங்கே அபங்கி ஸ்வரூபே நங்கிய நாமே திரபங்கி திரகாலே நங்கிய காமே ஏக ஸ்ரீ சந்த அஜய அலய பய பய பூவஜுவநாத அகாச அலங்க அகாச அகாஞ்ச பாஞ்ச அலாக பகலி அகால் தயால் அலி கபீக நாம காம காட்டி பிரமாசே யோ நியமோ நீ நாராகேந்திரங்கன் ரூபே லேகே கர்ம பர்ம கஞ்சே லேகே பிஜங்க பிரயாத் சந்த் நமாஸ்தல பிரணாமே சுமாஸ்தல பிரணாசி அகஞ்சல நாமே சுமாஸ்தல நிவாசி நிரகாமங்க பபூதே சுமாஸ்தல சுரூபே குகர்மங்க பிரணாசி சுதர்மங்க பபூதே சதா சச்சிதானந்த சத்ரங் பிரணாசி கிரிமல குனந்தா சுமாஸ்தல நிவாசி அஜாய பபூதே விஜாய குனிமே ஹரியங்கரியங் கரிம ரஹிமே ஜதர்ஜகர் பரதி ஜதர்ஜகர் பகுதே சுயம் பவசுபம் சர்வதா சர்வஜகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கே அபாங்கங் பபுதே சதர்ஜகர் வரதி சதர்ஜகர் புகுதே சுயம் பவ சுபம் சர்வதா சர்வஜுகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கே அபாங்கங் பபுதே சதர்ஜகர் வரதி சதர்ஜகர் புகுதே சுயம் பவ சுபம் சர்வதா சர்வஜுகுதே ஸ்ராவக சத சமூக சதானிக தேவ பிரயோகார் ஜோ ஜதி கே தேக பிரயோகார் ஜோ ஜதி கே சூர் சரார்தன சத சதாதிக சந்த சமூக நேக மதி கே சாரை தேச கோ தேக ரே ஓ மாத கௌ ந தேக்ஷித் பிராண பதி கே சரி பகவான் கே பாய் கிருபாங் தே கரதி பினே கரத்தி கே மாத்திய மதங்க ஜர ஜர சாங்க அனுப தங்க சுரங்க சுவாரி கோட் தரங்க குரங்க சே கூதத் பவன் கே கவன் குஜாத நவாரி பாரீ பஜானகே பூபலி வித நியாபசி ந ஜாத விசாரே தே பய து கஹ பய பூபத அந்த கு நங்கை பாய பதாரே ஜீத் ஃபே சவ தே சத சான கோ பாஜ தடோல் மிருதங்க நங்காரே குஞ்சித கூட ஜானகே சுந்தர சுத ஹே ஜராஜ ஹஜாரே பூத பவேக பவான கே பூபத கவன கனே நஹி ஜாத விசாரே சரி பத சரி பகவான் பஜே பன அந்த கு அந்த கே தாம் சுதாரே தீர்த்தனான தயதமதான சுசஞ்சமனே மனேக வசேக வேத புராண கதேவ கரான ஜமீன் ஜமான சமான கபேக பௌண ஹார் ஜதியதார் சப சுப சார ஹஜார் கதேக சரி பகவான் பஜவன் பூபதே கரதி பனே கனலேக சுத சபாதுர அந்த சுசாசனாத் ரஜாந்தலேங்கே பாரிகுமான பரிமன் மயக்காரு பர்வத பாங்கலன ஹலேங்கே தோர அரியன் மரோரம வாசன மாத்தியம் நங்கர் மான் மலங்கே சரி பத் சரி பகவான் கிருபாவேனோ தியாக ஜஹான் நிதான் சலங்கே வீர பார் படேவர் யார் விசாரே சார்கி தார் பசையா தோர்த்த தேசமலந்தம வாசன
ਮਾਤੇ ਵਿਧਾਨ ਕੇ ਮਾਨ ਮਲਈਆ ਗੜੀ ਗੜਾਨ ਕੋ ਤੋੜਨ ਹਾਰ ਸੁਬਤ ਨਹੀਂ ਜਗ ਚਾਰ ਲਵਈਆ ਸਾਹਿਬ ਸ੍ਰੀ ਸਭ ਕੋ ਸਰਨਾਇਕ ਜਾਚ ਕਾਨੇਕ ਸੋ ਏਕ ਦਵਈਆ ਦਾਨਵ ਦੇਵ ਨੰਦਨ ਸਾਚਰ ਭੂਤ ਪਦਖ ਭਗਵਾਨ ਜਪੈਂਗੇ ਜੀਵ ਜਿਤੇ ਜਲ ਮੈਂ ਸਲ ਮੈਂ ਬਲ ਹੀ ਬਲ ਮੈਂ ਸਭ ਥਾਪ ਥਪੈਂਗੇ ਪੁਨ ਪ੍ਰਤਾਪਨ ਵਾਟ ਜੈਤ ਤੋਨੇ ਪਾਪਨ ਕੇ ਬੋ ਪੁੰਜ ਖਪੈਂਗੇ ਸਾਧ ਸਮੂਹ ਪ੍ਰਸੰਨ ਫਿਰੈ ਜਗ ਸਦਰ ਸਭ ਲੋਕ ਜਪੈਂਗੇ ਮਾਨਵੇਂਦਰ ਗਜੇਂਦਰ ਦਰਾਧਪ ਜੋਤਰ ਲੋਕ ਰਾਜ ਕਰੈਂਗੇ ਕੋਟ ਇਸ਼ਨਾਨ ਕਰਾ ਦਿਖ ਦਾਨ ਅਨੇਕ ਸੁਅੰਬਰ ਸਾਜ ਭਰੈਂਗੇ ਬ੍ਰਹਮ ਮਹੇਸ਼ਰ ਵਿਸ਼ਨ ਸਚੀ ਪਤ ਅੰਤ ਫਸੇ ਜਮ ਪਾਸ ਭਰੈਂਗੇ ਜੇ ਨਾਰ ਸਰੀ ਪਤ ਕੇ ਪਰਸੈ ਪਾਗ ਦੇ ਨਰ ਵੇ ਨਾ ਦੇ ਤਰੈਂਗੇ ਕਹਾਂ ਪਇਓ ਜਦੋਂ ਲੋਚਨ ਮੂੰਦ ਕੈ ਬੈਠ ਰਹੇ ਭਗ ਧਿਆਨ ਲਗਾਇਓ ਨਹਾਤ ਫਿਰ ਲੀਏ ਸਾਧ ਸਮੁੰਦਰਨ ਲੋਕ ਗਏ ਉਪਰ ਲੋਕ ਗਵਾਇਓ ਬਾਸ ਕੀਓ ਵਖਿਆਨ ਸੁ ਬੈਠ ਗਏ ਐਸੇ ਹੀ ਐਸੇ ਸੁਬੈਸ ਬਤਾਇਓ ਸਾਚ ਕਹੋ ਸੁਨ ਲਿਓ ਸਬੈ ਜਿਨ ਪ੍ਰੇਮ ਕੀਓ ਤੇ ਨਹੀਂ ਪ੍ਰਭ ਪਾਇਓ ਕਾਹੂ ਲੈ ਪਾਨ ਬੂਝ ਧਰਿਓ ਸਿਰ ਕਾਹੂ ਲੈ ਲਿੰਗ ਕਰੇ ਲਟਕਾਇਓ ਕਾਹੂ ਲਖਿਓ ਹਰ ਵਾਚੀ ਦੇ ਸਮੇਂ ਕਾਹੂ ਪਛਾ ਗੋਸੀ ਸੁਣਵਾਇਓ